வணக்கம் நேயர்களே, இன்று வைகாசி திங்கள் 13 புதன்கிழமை. உங்களை திரைசியார் தமிழ்குரல் வானொலி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, வருகின்ற 18 திங்கட்கிழமை முள்ளிவாய்க்கால் நினைவு நாளாக இது அமைகின்றது. அதனால் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை ஒட்டிய நிகழ்ச்சியாக அமைகின்றது. நேர்களே, நீங்கள் தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 தொடக்கம் 8:30 வரை 855 AM அலைவரிசையிலும், இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும் மற்றும் 3cr.org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். நேர்களே, வழமை போல் இன்றைய நிகழ்ச்சியிலும் இன்றைய சிந்தனை முதலில் இடம் பெறுகின்றது. இன்றைய சிந்தனையில் ஔவையார் அருளிய கொன்றை வைந்தனிலிருந்து 54 பாடலை பார்ப்போம். நெஞ்சை ஒழித்த ஒரு வஞ்சகம் இல்லை, நெஞ்சை ஒழித்த ஒரு வஞ்சகம் இல்லை. உலகில் எல்லோருமே நல்லவர்களா? இல்லை. அப்படி இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் விரும்பினார்கள். ஆனால் எல்லோரும் நல்லவர்களாக இருப்பதில்லை. வஞ்சகச் செயல், கபடமான காரியம் இவற்றை செய்து பிறரை ஏமாற்றி வாழ்கிறார்கள். இப்படி ஏமாற்றுவதை பெருமையாகவும் நினைத்து மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பிறர் அறியாதபடி வஞ்சகம் செய்து வாழ்வது திறமையாகுமா? பிறருக்கு இவர்கள் செய்யும் வஞ்சம் தெரியாவிட்டாலும் இவர்களுடைய நெஞ்சத்துக்கு, மனச்சாட்சிக்கு அது தெரியுமல்லவா? அதை மனதிலிருந்து அகற்ற முடியாது. அந்த மனச்சாட்சி, குற்ற உணர்வு அவர்களை வாட்டிக்கொண்டே இருக்கும். பிறர் அறிய மாட்டார்கள், பிறருக்கு தெரியாது என்று வஞ்சகம் செய்யக்கூடாது. மனமறியாத வஞ்சகம் இருக்க முடியாது என்கின்றார் ஔவை பிராட்டியார். நெஞ்சை ஒழித்த ஒரு வஞ்சகம் இல்லை,

0: அமைதியழுந்தது புயல் எழுந்தது ஆணவம் போடு ஒழிந்தது
1: ஒழிந்தது ஒழிந்தது என் ஆணவம் என் கெர்வம் என அம்பாவம் அத்தனை அது போய்விட்டதே
0: குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேடு நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேடு
1: பார்த்தவன் குணத்தை இழந்தேன் கொண்டவளை துறந்தேன் கண்டவள் பின் சென்று கட்டுரனையும் இழந்தேன் இந்த கண்ணையும் இழந்தேன் வாழ்க்கையில் இனி எனக்கு நிம்மதியாதா

நேர்களே, வருகின்ற 16ஆம் தேதி சனிக்கிழமை 2 மணிக்கே தமிழீழம் சொலிடாரிட்டியினால் ஒழுங்கமைக்கப்பட்ட தமிழ் ஜெனசைட் டே ரேலி ஸ்டேட் லைப்ரரி விக்டோரியாவில் இருந்து தமிழருக்கான சுயநிர்ணய உரிமை, தமிழருக்கான நீதி, இராணுவ ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலை என்ற கோரிக்கைகளுக்காக நடைபெற உள்ளது. எங்கள் மக்கள் மௌனப்படுத்தப்பட்டனர். எங்கள் குழந்தைகள் பறிக்கப்பட்டனர். எங்கள் வலி மறைக்கப்பட்டது, ஆனால் மறக்கப்படவில்லை. நாம் பேசவில்லை என்றால் யார் பேசுவார்கள்? நாம் நிற்கவில்லை என்றால் யார் நிற்பார்கள்? இழந்த உயிர்களுக்காக, அழிக்கப்பட்ட குரல்களுக்காக வாருங்கள், உலகம் கேட்க செய்வோம். இதில் அனைவரும் கலந்து நீதி கேட்டு போவோம்.

நேர்களே, வருகின்ற 18 தேதி நாம் ஒன்றாக நிற்க வேண்டிய ஒரு சாதாரண நாளுக்காக அல்ல. ஈழத்தமிழர் வரலாற்றின் மிக கருங்காலத்தை நினைவு கூறும் நாளாகும். முள்ளிவாய்க்கால், அந்த பேரே நம் உள்ளத்தில் ஒரு துடிப்பை, ஒரு வலியை, ஒரு மௌன குரலை எழுப்புகின்றது. 2009 மே மாதம் உலகம் முழுவதும் பரவியிருந்த தமிழர்களின் இதயத்தில் என்றும் அழியாத காயத்தை பதித்த ஒரு காலம். கடலுக்கும் நிலத்திற்கும் நடுவே சிக்கிய ஆயிரக்கணக்கான மக்கள், கையில் குழந்தை, அருகில் முதியோர், மேலே வானம், கீழே நடுங்கும் நிலம், சுற்றிலும் குண்டுகள், புகை, சிதறும் உடல்கள், இவை அனைத்தையும் தாங்கிய ஒரு முழு தலைமுறை. அந்த மண்ணில் விழுந்த ஒவ்வொரு உயிரும் இன்று நம் நினைவில் எழுந்து நிற்கின்றன. அந்த நாளில் ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்தபடி, என் பிள்ளை மட்டும் காப்பாற்றப்படட்டும் என்று குண்டு மலையில் கூட பிரார்த்திக்கின்றாள். ஒரு தந்தை தன் குடும்பத்தை மறைத்து வைத்து, என்னை எடுத்துச் செல்லுங்கள், அவர்களை விட்டுவிடுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகின்றாள். இளைஞர்களோ தங்கள் உயிரை மறந்து மற்றவர்களை தூக்கிச் செல்கின்றார்கள். அந்த மனித நேயம், அந்த தியாகம் இன்று நம் மனச்சாட்சியை உலுக்குகின்றது. அந்த மனிதாபிமானத்தின் ஒளியே நம்மை 18 தேதி ஒன்றிணைக்கின்றது. முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு புவியியல் இடமல்ல, அது நம் இனத்தின் ஆழ்ந்த ஒரு காயம், அது நம் வரலாற்றின் கரும் பக்கம். அன்பார்ந்தவர்களே, நாம் செய்யும் இந்த நினைவு பழைய காயங்களை திறப்பதற்காக அல்ல, அந்த உயிர்களின் மதிப்பை உலகத்துக்கு மீண்டும் நினைவூட்டுவதற்காக. நாம் இன்றும் கேட்பது நீதியை, உண்மையை, பொறுப்பை. அந்த உயிர்களின் குரல் உலகம் முழுவதும் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக. அதே வேளையில் நாம் நம்பிக்கையையும் விதைக்கின்றோம். நாம் உலகெங்கும் சிதறி வாழும் தமிழர்கள் மொழியால், கலாச்சாரத்தால், நினைவால், ஒரே நூலால் கட்டப்பட்ட ஒரு குடும்பம். முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அந்த குடும்பத்தின் உள்ளம் துடிக்கும் நாள். மற்றும் நம் பிள்ளைகள் இந்த வரலாற்றை மறந்து விடாமல் அதை புரிந்து கொண்டு அமைதி, நீதி, மனித உரிமை என்பவற்றின் பாதையில் நடக்க உறுதி கூறும் ஒரு நாள். அன்றைய நாள் அந்த உயிர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துவோம். அவர்களின் நினைவுகள் நம் மனங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். அவர்களின் தியாகம் வீணாகாமல் நம் தலைமுறைகள் மனித உரிமைக்காக அவற்றின் பாதையில் நடக்க வேண்டும், நடக்கட்டும். முள்ளிவாய்க்கால் எமது நினைவு நாள் மட்டுமல்ல, நம் வரலாற்றிலும் நெஞ்சிலும் எமது எதிர்கால பயணத்திலும் என்றும் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு நாள். முள்ளிவாய்க்காலில் விழுந்த ஒவ்வொரு உயிருக்கும் நாம் தலை வணங்குகின்றோம்.

மே 18 அன்று உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் தீபம் ஏற்றி அமைதியாக நின்று அந்த உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அவர்களின் கனவுகள் நிறைவேறவில்லை, ஆனால் அவர்களின் நினைவு எம் மனங்களில் எண்ணங்களில் என்றும் வாழுகின்றது. முள்ளிவாய்க்காலுக்கு சொல்லுவது என்ன? நீதியை தேடுங்கள், நடந்த உண்மையை பேசுங்கள், மனித நேயத்தை காத்து கொள்ளுங்கள். ஆகவே வருகின்ற 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஹங்கேரியன் கம்யூனிட்டி சென்டர், 760 பரோனியா ரோட் வண்டாயினாவில் நடைபெறவிருக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் நாம் அனைவரும் கலந்து அவ்வுயிர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோமாக. முள்ளிவாய்க்கால் உயிர்களுக்கு எங்கள் வணக்கம். அவர்களின் நினைவு என்றும் நிலைத்திருக்கட்டும். இந்நினைவு நாள் பற்றி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 04-33-00-2619 அல்லது 04-52-05-399. மீண்டும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 04-33-00-2619 அல்லது 04-52-05-399.

நீண்ட இனவழிப்பு போரின் இறுதி கட்டத்தில் எம் தமிழ் மக்கள் குறுகிய நிலப்பரப்பில் முடக்கப்பட்டார்கள். செல்மழையும் துப்பாக்கிச் சூடும் விமான குண்டு தாக்குதல்களும் கொத்து கொத்தாய் கொன்றொழித்துக் கொண்டிருக்க, உணவும் மருந்தும் ஆயுதமாக்கப்பட்ட நிலையில் உண்பதற்கு எதுவுமின்றி நாட்கணக்காக பட்டினி கிடந்து பதுங்குகுழி மக்களாக அவலப்பட்டார்கள். இந்நிலையில் அவர்களின் உயிர் காத்தது போராளிகள் வழங்கிய கஞ்சிதான்.